도 다니 여보 아니 용거르친 마헤라 갈티 마람 썸보 마헤라 갈티 마람비 마라와이자 마키라 갈티 마람비 비히야 갈티 마람비 비히 갈티 마람비 알사다 벤투니 비히 갈티 마람비 마이람 갈툼 갈티 마람비 போலு அவேச கட்டி மாறமே பவானியும் கொறுச்சரோ வீசிய பண்ணையும் கொறுச்சாய அவ்வாசம்போ என்வாய மாதாய அவ்வாசம்போ பண்ணையும் கொறுச்சின் புய வீசிய பண்ணையும் கொறுச்சு